என்ன சுவாமி சுவாமி, இங்க வா இங்க வா. யோர் பாக்யம் நல்ல இயற்கை. யோர் நேம் மணி. யூ காட் லாட் மணி. ஓ நசீமா வாலே பாஷா, ஆ தானு கமதி கல் தசி. துசி அப்படி வாட்டி நு படே சங்கே லகதே ஹோ, பர் தானு பைசா சங்கா லகதா ஹே, ஆர் துசி மேனு டாடே சங்கே லகதே ஹோ. ரப் தி மெஹர்பானி.